பலரு பிற்குனி மோரி சுவாமி நீருடை காரச்சுண்டு மத்திய வயஸ்குணம் ஐகம்புனமுனுகி திரவியமாஜிஞ்சுடன் காலியுண்டு மோதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இதிலேதனி ஆரட்டின்சு